0: இன்றைய நாள் எப்படி? சக்தி கொடு நிகழ்ச்சியினூடாக இன்றைய நாள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2026 ஜூன் மாதம் 14 திகதி பராப விவரிடம் வைகாசி திங்கள் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தசி திதி பகல் 12:20 வரை, அதன் மேல் அமாவாசை. நட்சத்திரம் ரோகிணி 10:14 வரை, அதன் பின் மிருகசீரிடம். சித்த யோகம் முழுவதும் ராகு காலம் மாலை 4:55 முதல் 6:29 வரை, சுப நேரம் காலை 9 முதல் 10:35 வரை. இன்று திவசம் செய்வதற்கான திதி வைகாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி அமாவாசை. இரு திதிகள் சேர்ந்த தினம். இன்று அமாவாசை விரதம். பிதாவை இழந்தோர் எள்ளும் நீரும் கொண்டு பித தர்ப்பணம் செய்வதால் இதற்காக சந்ததி வெற்றி அடையும். இனி இன்றைய பலன்கள். 1 சலனம், 2 நன்மை, 3 ஆக்கம், 4 குழப்பம், 5 மேன்மை, 6 அனுகூலம், 7 அலைச்சல், 8 இனிமை, 9 அதிர்ஷ்டம். இன்றைய சிந்தனைக்கு மனதில் தோன்றும் எண்ணங்களை பகுத்தறிவு சக்தி மூலம் வகைப்படுத்தி அறிந்து கொண்டு வீணான எதிர்மறையான பயனற்ற தீய எண்ணங்களை அவற்றின் ஆரம்பத்திலேயே அழிப்பதன் மூலமாகவோ அல்லது அவற்றை மேன்மையான சக்தி வாய்ந்த ஆக்கப்பூர்வமான தூய பயனுள்ள எண்ணங்களாக மாற்ற கற்றுக்கொள்வதன் மூலமாகவோ நமது பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு காண்பதோடு நாம் எப்போதும் அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம் என்பவற்றுடன் இருப்பது மற்றவர்களுக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் உதவிகளையும் வழங்க முடியும்.
0: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை வழங்கியிருந்தார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். இன்றைய நாள் எப்படி?

0: இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம் முன்னேற்றம் தரும் ஒரு நல்ல நாளாக அமைய பிரார்த்தனைகள். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் உள்ளங்களுக்கும் இதர பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அத்தனை சொந்தங்கள் உறவுகளுக்கும் எங்களுடைய இனிமையான நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்க. நீங்களும் வாழ்த்துக்களை சொல்லி மகள அழையுங்க. 011-2-8-3-8-5-4 சைபர் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம். 011-2-8-3-8-5-4 சைபர். இப்போ யார் வந்து என்ன சொல்ல போறாங்க?
1: எதிர்பாராத கழிப்பு ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, ஊருலகமே உங்க பெருமை பேசும். கன்னி ராசி அன்பர்களே, தொட்ட காரியம் எல்லாம் வெற்றிய முடியும். துலா ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, சில விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கீர்த்தி நிறைந்த நாள். மகர ராசி அன்பர்களே, பணவரவு காத்திருக்கு. கும்ப ராசி அன்பர்களே, நலம் தரும் நன்னாள். மீன ராசி அன்பர்களே, எதிர்பாராத விடயங்களுக்கு பயப்படுவீங்க. சுருக்கமா பலன் கப்பமா. மேஷம் பக்தி, ரிஷபம் முயற்சி, மிதுனம் சாந்தம், கடகம் கழிப்பு, சிம்மம் பெருமை, கன்னி வெற்றி, துலாம் மகிழ்ச்சி, விருஷிகம் ஆர்வம், தனுசு கீர்த்தி, மகரம் வரவு, கும்பம் நலம், மீனம் பயம். இளராசிக்கு சுருக்கமாவும் பலன் சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
2: பச்சை கிளி பச்சை அம்மா. 3 மீட்டர் சம்பந்தம்.

0: எக்ஸைட் பேட்டரியை வாங்குங்கள், லக்கை சார்ஜ் செய்யுங்கள். எக்ஸைட் வாகன பேட்டரியை வாங்கி அதற்கான வாரண்டியை ஆக்டிவேட் செய்து ஒவ்வொரு வாரமும் 55 அங்குல எல்இடி டிவியை வெல்லுங்கள்.
1: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்றும் முன்னிலையில்.
2: சக்தி சக்தி வீக்கெண்ட்
3: சக்தி வீக்கெண்ட் பிளாக் பாஸ்டர். வணக்கம் தாயகத்தில், நீங்களும் காலை 8 மணி வரை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ உடப்பு செல்லாத நிலு வாட்ஸ்அப் மூலமாக இணைந்திருக்கிறாங்க. என்னுடைய நண்பி தவ ரஞ்சினி தேவிக்கு இன்றைய தினம் பிறந்த நாள், எனவே அவரை வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய இனிமையான நல் வாழ்த்துக்களை அத்தனை சொந்த உறவுகளுக்கும் சொல்லிக்கொள்கிறோம். வாழைச்சேனை பேத்தாளையைச் சேர்ந்த சதீஸ் ஜஸ்மினியாவுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள், இனிய நல் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பசறையைச் சேர்ந்த பிரைன் இன்றைய தினம் பிரைன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை மனைவி சரளா, மகள் மற்றும் அப்பா அம்மா, குடும்ப உறவுகள், நண்பர்கள் அனைவரும் இணைந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் உள்ளங்களுக்கும் இதர பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அத்தனை சொந்தங்கள் உறவுகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான இனிய நல்வாழ்த்துகள். ஹரிஸ் ஜெயராஜினி செயல் காதல் ரீசெட் ரிபீட் திரைப்பட பாடல் இது.

இதுவும் ஆமையர்களை ஒரு சில பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அருமையான பாடலை கேட்டீர்கள். எத்தனை கோடி மனிதர்கள் இந்த வாழ்வில் செய்த வேண்டும் மிகவும் அருமையான பாடல். ஆண்டியை வளர்க்க நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் ஒவ்வொன்றையும் நிலைமை மாற்றுவதை கேட்டதுதான் நம்முடைய கேட்டது. ஆகவே அவருக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்து